0: சக்கதனமு.
1: இன் பாரத், விச் இஸ் தி மோஸ்ட் சேக்ரெட் லேண்ட், பேஷன்ஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி.
0: விரதமுலன்னிட்டி எந்து ஒன்னே காஞ்சி நயட்டி கன சத்ய சீலமே கடின தபமு.
1: Among all the austerities and tapas, the truth and character, they are the most important and prominent expressions of tapas.